0: காலை நேர அமைதியில் கடவுளின் குரல் கேட்கட்டும். அதை உணர மலரும் சக்தியோடு பயணிப்போம்.
1: சக்தியின் சொந்தங்கள் அனைவரும் இதுவரை நேரமும் சந்தோஷமாக மலரும் சக்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீங்க. நிகழ்ச்சியின் நிறைவில் நிற்கிறோம். நம்ம வாழ்ற இந்த அழகான நாட்கள்ல எல்லா நாட்களும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சில நேரங்கள்ல நாம நினைச்ச சில விடயங்கள் வந்து அன்றைய நாள நம்மளால பண்ண முடியாம போகலாம், இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எக்க தப்பா மாறி போயிடலாம். அப்படியெல்லாம் நடக்கும்போது நம்மளுடைய மனதுல முதல்ல தோன்றது என்ன அப்படின்னா, இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணும். அப்படி தோணும் போதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த வாழ்க்கையில என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம வந்து முழுமையா தீர்மானிக்க முடியாது. ஆனா கிடைச்ச இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றது நம்ம கையில முடிவு பண்ணக்கூடிய தகுதி இருக்குல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமா எடுத்துக்கோங்க, அடமழை பெய்துட்டு இருக்கு. ஆனா நம்மளால அந்த அடமழையை நிப்பாட்ட முடியாது. அந்த மழையிலிருந்து நம்மளை நாம எப்படி பாதுகாத்துக்கலாம், அந்த மழையிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தவிர்க்கலாம், அதுக்கு எப்படி முகம் கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும்ல. நம்ம மனது யோசிக்கும், நம்ம மூளை யோசிக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயற்படுவோம்ல. அதே மாதிரி தைரியமா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிறப்பான எண்ணமும் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது. பிரச்சனைன்னு வரும்போது இது என்னடா வாழ்க்கை அப்படின்றத யோசிக்காம எவ்வளவோ பார்த்துட்டோம். இதையும் நம்மளால அழகா முகம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியாளர் தான். அப்போ இன்னைக்கு அதை பண்ணி பாருங்க, ஓகேவா? இப்போ நானும் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்று செல்ல போறேன். தொடர்ந்தும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு வனிதா கலையகத்தில் இணைந்து கொள்ள போறாங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நானுங்கள் என்றும் நேசத்திற்குரிய அதிதி.

0: In a few minutes, we'll be hearing from Jeff Chern, who'll be joined by Chris Humphreys, Executive Director of the EU ASEAN Business Council, who talks on the upcoming ASEAN-EU Business Summit, looking at business collaboration opportunities in the region. And we'll have a view from East Asia with Martin Schultz, Chief Economist at Fujitsu. But first, US-China talks positive ahead of presidency's visit to the US this week. Paramount reached a settlement allowing it to purchase Warner Brothers. Hong Kong IPO market heats up, and AMD crosses 1 trillion market cap. Money Talk on RTHA Radio 3. US stocks rallied overnight as oil prices fell and tech stocks surged ahead of an AI leaders dinner with Chinese President Xi Jinping. Later this week, the Dow Jones Industrials rose 0.7% to 52,049, the S&P 500 gained 1.5% to 7,765, and the Nasdaq added 2.3% to 27,122. In Europe, stocks rose, supported by the fourth consecutive session of declining oil prices and gains in the technology and banking sectors. The Pan-Europe Stock 600 was up 1% at 642, France's CAC 40 put on 0.9% to 8,139. The UK's FTSE 100 gained 0.75% to 10,739. And Germany's DAX rose 1.1% to 25,575. With Japan in the middle of a five-day weekend, Asian stocks rallied on the back of positive noises coming out of the US-China summit over the weekend ahead of the meeting between Presidents Trump and Xi later this week. Our own Hang Seng Index rose 1.2% to 25,043. The Shanghai Composite gained 1% to 3,950. And the Shenzhen Composite added 1.1% to 2,539. In the commodities markets, oil prices extended their declines, with Brent crude now trading at $100.30 a barrel. West Texas Instrument is at $95.80 a barrel. Copper is at 680 cents a pound, spot gold is at $4,364 an ounce, and silver is at $66.90 an ounce. Bonds, US 10-year treasury yield is at 4.95%, and in the currency markets, the US dollar index is at 99.50, the euro is at $1.1470, the yen is at 157.30, the pound is at 133.70 against the US dollar, and 10.49 against the Hong Kong dollar. Whilst the Chinese yuan is at $6.6845 against the US dollar. Bitcoin is trading at its highest level since January at 86,677. Markets that are open, the S&P ASX is now up 0.4% at 8,765. The Kospi is 2.1% higher at 7,158. Nikkei is closed. The S&P 500 is up 3 points at 7,836.5, and the Hang Seng Index futures is up 74 points at 25,118. In Your Money today, Jeff Chung talks cross-border business collaboration between the EU and ASEAN regions.
1: The 12th ASEAN-EU Business Summit in Manila is set to take place today. And joining us to take a closer look at what to expect this year is Chris Humphrey. He is the Executive Director of the EU-ASEAN Business Council. Chris, it is good to have you back on the program today.
2: Thanks for having me back on.
1: So what's changed since the last time we had you on the program to talk about the ASEAN-EU Business Summit? Last time around was 11th rendition of the summit. What's changed since then?
2: What's changed since then? Well, Donald Trump's in the full on anti-global trade approach, I think. You know, his tariff regimes go up and they go down and they go up again. We have a Middle East crisis on our hands, which is having a huge impact from Southeast Asia.
3: இளைஞர்களுடைய வேலையின்மை வீதம் பாத்தீங்கன்னா சுமார் 43% இருக்கு. இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்தக்கூடியது. அதாவது படிச்சு முடிச்சதுமே வேலை கிடைக்கலன்னு சொன்னா அது அந்த இளைஞனின் தோல்வி மட்டும் கிடையாது, அவனுக்கான வாய்ப்புகள் போதுமான அளவு உருவாக்கப்படாததும் ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லையா. அதனால வேலை தேடக்கூடிய ஒருத்தரா நீங்க இருக்கீங்களா, உங்க திறமை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. உங்களுடைய கனவுகளை நோக்கி தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே நேரம் நம்முடைய யங்ஸ்டர்ஸினுடைய கல்விக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்குமே இருக்கு. ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக நீங்க காத்திருக்கீங்களா, உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை எப்போதுமே நிறுத்திடாதீங்க. இந்த நம்பிக்கையோடு செப்டம்பர் மாதம் 22nd 2026 செவ்வாய்க்கிழமைய சந்தோஷமா ஆரம்பிக்கலாம், தன்னம்பிக்கையோடு ஆரம்பிக்கலாம். நியூ திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ.ஆர். ரகுமானின் இசையில் உன்னி கிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்கம் பாடும் பாடல்

0: 103.9 மற்றும் 104.1 www.shaktifm.com இனூடாக வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. குட்டீஸுக்கான டைம் இது. ஓகே குட்டீஸ், கேள்வி கேட்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அந்த கேள்வியை கவனமாக செவிமடுக்க நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி என்ன அப்படிங்கறத கவனமா கேட்டு சரியான விடையை சொல்றதுக்கு இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. ஒரு ரூம்ல 5 நபர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே மற்ற அனைவரோடு ஒரு முறை கை குலுக்கினால் மொத்தம் எத்தனை கை குலுக்கல்கள் அங்கே இடம்பெறும்? ஒரு அறையில் 5 நபர்கள் இருந்தால் ஒவ்வொருவரும் மற்ற அனைவரோடும் ஒரு முறை கை குலுக்கினால் மொத்தம் எத்தனை கை குலுக்கல்கள் அங்கே இடம்பெறும்? இந்த கேள்விக்கான சரியான விடையை உங்களுடைய அந்த கியூட்டான வாய்ஸ்ல எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைங்க. 07 0728385 4 சைஃபர் சக்தியோட வாட்ஸ்அப் நம்பர். பெற்றத்மலையை சேர்ந்த கமல அலோஜினி தன்னுடைய 20வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அம்மா சித்ராதேவி, அப்பா சிவகுமார், அக்கா மோஜினியோடு பெற்றத்மலையிலிருந்து அண்ணா செசிந்தன் இந்த வாழ்த்தை அனுப்பியிருக்கிறாங்க. இன்று 16வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க தபிஷானி. தபிஷானியா ஹாப்டன் இருக்கக்கூடிய அப்பா ராஜேந்திரகுமார், அம்மா லதா, அக்கா ருமேஷினி, தங்கை சேஷ்வி, தம்பி மித்ரவ் இவங்களோடு சேர்ந்து புவியாஷினி, சபிராஜி, இளங்கோவன், புஷ்பராணி, சுஜி, டினோ, டிலானி, நிஷா ஆகியோர் வாழ்த்து இந்த வாழ்த்து நமக்காக அனுப்பியிருக்காங்க. தேமதுரையை சேர்ந்த விஜயகுமாருக்கு இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவித்திருக்காங்க. மனைவி ரூபி, மகன் கோகுல் ஆதித்யன் மற்றும் அத்தை மீனாட்சி, மச்சான் ராபின், மச்சாள் ரூபா, தங்கை சோபனா, மருமகள் ஆதர்ஷனா ஆகியோர் சந்தோஷமான வாழ்த்துகள் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் கொட்டகலையை சேர்ந்த திருமதி விஜயரத்னம், ராஜலட்சுமி தம்பதியின் செல்வ புதல்வியான கார்த்திக் செல்வி இன்று தன்னுடைய 35வது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அண்ணா சுரேஷ், அண்ணிமார்களான கஷ்பூனா, கபிலாஷினி, தம்பி சுரேன், லேன், பெரியப்பா பாலசுந்தரம், பெரியம்மா சீதா, மருமகள் இல்மு, மருமகன் கயனிதேஷ், மகன்மாரான தரன் தீபக், அக்கா பத்மினி, மச்சான் சதீஷ் ஆகியோர் வாழ்த்துவதாக மகன் தரன் இந்த வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. கொட்டகலை டிரைட்டனை சேர்ந்த பால் ராஜ் தன்னுடைய 49வது பிறந்த நாள் கொண்டாடுறாரு. மனைவி எக்னஸ் மேரியோடு பிள்ளைகளான டெல்சி, கிரேசி, டயசன், ராபின்சன், அம்மா கமலம், அத்தை பிரகாசம் ஆகியோர் வாழ்த்துவதாக அண்ணன் சந்தியாகு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து அன்பான உறவுகளுக்கான வாழ்த்துக்களை இன்றைய வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில நீங்களும் பகிர்ந்து கொள்றதுக்கு வாட்ஸ்அப்பின் ஊடாக இணைந்து கொள்ளுங்க. 07 0728385 4 நேரம் 6:18.
1: டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் கேபிள் அண்ட் அன்லிமிடெட் தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே எஸ்எல்டி மொபைல் ஃபைபருடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.
2: டெய்லி நாங்க சாப்பிடுற உணவுல பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முழு தானியங்கள் இதையெல்லாம் சரிசமமா திட்டமிட்டு எடுத்துக்கொள்ளணும். ஆரோக்கியமான உணவுதான் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது.
3: வழங்கியது வணக்கம் தாயகம்.

0: Success is yours.
1: வெற்றி உனதே.
2: யார்கிட்டயும் கோபமா சொல் வாங்கிக்காதீங்க. வேண்டாம், வெரி பவர்ஃபுல். ஜாகிரத. நாமக்கல் கவிஞருடைய மனைவி 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல. தன்னுடைய இளம் தங்கையை திருமணம் செய்து கொள்ள சொல்றார், அவர் மறுக்கிறார். 3 வருஷம் காத்திருக்கிறான். 10 வருஷம் ஆச்சு குழந்தை இல்ல. நீங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு கேக்குறாரு. ஒரே வார்த்தை தாங்க அவர் அப்பத்துல இருந்து வேணாம்ப்பா சும்மா இருப்பா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதப்பான்னு சொல்லிட்டு இருந்தவர் அன்னைக்கு ஏதோ வெறுப்புல ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க. இது வரலாறு. என்ன வார்த்தை தெரியுமா? நீ இருக்கும் போது நான் எப்படி இன்னொருத்திய கட்டிப்பேன். அவ்வளவுதான். அன்று இரவு நாமக்கல்லாரியினுடைய மனைவி இயற்கை மரணம் எய்தினார். சொல் சொல் கொல்லும், சொல் வெல்லும். கோபத்தை ஏற்படுத்தாதீர்கள். முன்னால் இருக்கின்றவர்களிடம் சொற்களை வாங்காதீர்கள். அது பிரபஞ்சத்தை என்னமோ செய்யும். எந்த விஷயம் கர்மா பலவீனமாக இருக்கிறதோ அங்க வந்து அடிச்சிடும். அது சொல்றவங்களை அடிக்கும், முன்னால் இருக்கிறவங்களையும் அடிக்கும்.
0: Success is yours.
1: வெற்றி உனதே.

0: ஃப்ளாஷ். வணக்கம் நேர்களை, இன்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகளோடு சக்தியின் ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷில் சந்திக்கின்றோம். இங்கிலாந்துக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற இலங்கை அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான மூன்று போட்டிகளை கொண்ட ஒருநாள் போட்டித் தொடரின் முதலாவது போட்டி இன்று இடம்பெற உள்ளது. இந்த போட்டி இலங்கை நேரப்படி மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகும். இலங்கை சார்பாக பெத்தும் நிசங்க, கமில் மிஷார, குசல் மெண்டிஸ் அணியின் தலைவர் கமிண்டு மெண்டிஸ், சரித் அசலங்க, ஜனித் லியனகே, தசுன் சானக, வனிந்து அசரங்க, மகேஷ் தீக்ஷன, அப்படி இல்லாவிட்டால் துனித் வெள்ளாலகி, துஷ்மந்த சமீர, அசித்த பெர்னாண்டோ ஆகியோர் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கிலாந்தை பொறுத்தவரையில் டாம் பேண்டன், பென்டாக்கெட், ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், ஜோஸ் பட்லர், வில் ஜாக்ஸ், ரெஹான் அகமட், ஜெமி ஓவர்டோன், அட்கின்சன், ஜோஃப்ரா ஆச்சர், ஜோஸ் டங் ஆகியோர் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இடம்பெற்ற மூன்று போட்டிகளை கொண்ட T20 தொடரை முழுமையாக இழந்திருக்கின்ற இலங்கை அணி ஒருநாள் தொடரில் வெற்றிக்காக முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை T20 போட்டிகளில் சிறந்த வெற்றிகளை பெற்றுக்கொண்ட இங்கிலாந்து அதே உத்வேகத்தோடு இன்றைய போட்டியிலும் விளையாடும் என்றும் எதிர்பார்க்கலாம். நடைபெற்று வருகின்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிருக்கான T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி இன்று இடம்பெற உள்ளது. தங்கப்பதக்கத்துக்கான இந்த போட்டியில் இந்திய மகளிர் அணியும் இலங்கை மகளிர் இந்த போட்டி இலங்கை நேரப்படி 10:30 ஆரம்பமாகும். அதேவேளை வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணியும் பங்களாதேஷ் மகளிர் அணியும் மோதுகின்றன. இந்திய ஜப்பான் நாடுகளின் 75 ஆண்டு நட்புறவை கொண்டாடும் வகையில் இந்திய ஜப்பான் அணிகள் மோதுகின்ற ஒரு T20 போட்டி இன்று இடம்பெறுகின்றது. ஜப்பானின் சனோ நகரில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெறுகின்றது. இந்த போட்டிகளை 2000 பேர் மட்டுமே நேரடியாக கண்டுகளிக்க முடியும். ஸ்ரேயா சையர் தலைமையில் இந்திய அணி களமிறங்குகின்றது. வைபவ் சூரியவன்ஷிக்கு இன்று வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு பலம் பொருந்திய இந்திய அணி ஜப்பான் அணியை எதிர்கொள்கின்றது. பேஸ்பால் விளையாட்டுக்கு பிரபலமான ஜப்பான் மண்ணில் மெல்ல மெல்ல கிரிக்கெட் வளர்ச்சி அடைந்து வருகின்றது. சர்வதேச T20 அரங்கில் ஜப்பான் அணி 41 இடத்தில் காணப்படுகின்றது. பெரும்பாலான வீரர்கள் ஆஸ்திரேலியா, ஆசிய வம்சாவளியை சேர்ந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். ஜப்பானில் மழை பெய்து வருவதால் இந்த போட்டியில் சிலவேளை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான ஜயிர் கான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை காலமும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளராக செயற்பட்ட நியூசிலாந்தின் ஸ்டீவன் பிளெமிங் கடந்த ஆண்டு ஜூலையில் பதவி விலகுவதாக அறிவித்தார். எனவே சிரேஷ்ட வீரரான மகேந்திர சிங் தோனி, அணித்தலைவரான ருத்ராஜ் மற்றும் உரிமையாளர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்தியாவை சேர்ந்த ஒருவரை பயிற்சியாளராக நியமிக்க விரும்பினார்கள். இதையடுத்து இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஜயிர் கான் புதிய பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய அணிக்காக 92 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் 200 ஒருநாள் போட்டிகளிலும் 17 T20 போட்டிகளிலும் இவர் விளையாடியுள்ளார். 2011 உலகக்கிண தொடரில் அதிக விக்கெட்டுகளை இவரே கைப்பற்றினார். சென்னை அணியின் ஒரு அங்கமாக மாறுவது பெருமையாக இருப்பதாக ஜயிர் கான் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இவைதான் காலை வேளையில் நாங்கள் கொண்டு வந்த விளையாட்டு செய்திகள். கிரிக்கெட் போட்டிகளின் உடனுக்குடனான ஸ்கோர் விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சக்தி எஃப்எம்மோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்வது என்று உங்கள் அன்பின் சி கே மயூரன். வணக்கம் நேர்களே. ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ்.
1: சக்தி எஃப்எம் மக்களின் சக்தி.

செய்தீர்கள். தொடர்ந்து உங்கள் அடுத்த நிகழ்ச்சிகள் அணிந்திருக்கும் ஒரு பாடல்களையும் கேட்டு கதவி நாமத்தையே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். கித்தராமி உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.

0: அப்பப்பா காலையில எழும்புனாலே டென்ஷன் டென்ஷன், தலைக்கு மேல பிரச்சனை தான்.
1: ஏன்னா நீ எப்ப பாரு பிரச்சனை பிரச்சனைன்னு கத்தி கொண்டிருக்கிறியோ தெரியல. இதுக்குதான் சொல்றது காலையில எழும்பின உடனே நம்ம கிருபி எஃபெக்ட் ஆன் பண்ணனு சொல்லி. அதை கேட்கும் போது இருக்குதே ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. அடடடா,
2: நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு தாங்க. உங்க இணையதளத்துல www.kirubfm.com டைப் பண்ணுங்க. அதுல போற இதமான பாடல்களை கற்றுமாளுங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது www.kirubfm.com.

வணக்கமே, இணைந்து கொண்டிருப்பது கிருபேனிய வானொலியினர். ஆப்ரியமானவர்களே, இந்த இனிமையான மகிழ்ச்சியான காலை பொழுது உங்களுக்காகவே மணங்க வந்த கீர்த்தனை பாடல்களை உங்களுக்காக வழங்கப் போகின்றோம். ஒவ்வொரு கீர்த்தனை பாடல்களையும் கேட்டு கேத்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது www.kirbyfm.com இன் ஊடாக.

மிகுந்த சந்தோஷமடைகிறோம். கடந்த வந்த நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த பரபரப்பின் கட்டிடத்துடைய நாமத்தை ஏற்றி இந்த ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது திருமலை ஆசீர்வதித்து உங்களுக்கு நினைவு

ஆமாண்டவரே, வானம் போற்றும் பூமியிலே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டு வாழ்கிற நாங்களும் போற்றுகிற ஒரே நாமம்

மகிமையான ஆராதனையில் நீர் மிகவும் கவனமுள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. காரணம், we know and we accept. எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். என்னை மீட்டெடுக்க கிறிஸ்து எனக்காக கிரயமாயிருக்கிறேன். You have died to save me, O God.